0: பிராண்ட்ஸ் காரணம் என்ன தான் ப்ரோ?
1: ஸ்ரீலாங்கிக இயலம பிரமித்தியட சா ஜாத்தியாந்தர தத்தியாண்ட அனுக்கூல வினிப்பதவு கினி ரெக்கவரங்கே ஜாத்திக சுரக்ஷித கரணைய கலனி ஃபயர் ஷீல்ட் பர்பல் ஃபயர் தேன் விலந்த போலே
2: பிளாக் கரி எக்கக ரச பலன்ன தென் ஒயத் கெமத்தியாதி நேது மென்ன மாதிர ஃப்ரீலன் பிளாக் கரி ரச சோயா மீட் பிளாக் கரி ரசட மஸ் நுகா மஸ் கண்ண
3: FM அனுபா FM 94.8 net FM

0: பிச்சோன ரெடி கிதி
1: மூட்க சில் கரன ஹேப்பி பில்லக ஜானி ஏக தே துனுமா.

0: பிரதிபா பிரபா சமஹர அஸ்தியா பலங்கதலா ஆஜீவிதே நத்தர கரகன் ஹிதனா வகேம தமாய் சமஹர கட்டாண்டவல் லஹுனமத் மந்தரம்ர அட்டாய் வினாடி 12
1: அம்மே ரம்புட்டா ஜினி கணன் தீல கெஸ ஹதா கர்னத ஹதன்னே
2: எஹெம கணன் நெஹே
1: அனிக கீலஸ்கே ஹெம எலவுல பலதுரக்ம ஃப்ரெஷ் ஊனேன்னங் மேக கலெந்தனங் ஹிட்யானங் அத்தன மெத்தன ரஸ்தியாது வென்னே நெ
3: கீல்ஸ் நௌம் பவை அடும மிலை
4: தன்னவத தமதேவ வந்தனவட வந்த ஆயத்தனயக்
5: ஓ மன் தன்னவா டிராவல் நெட்
4: அவபூதின் சீலு பாசுகம் சமக ஆரக்ஷிதவ வந்தனாவட சுதுசுதன பிடத்திம அகோஸ்து சிட டிசம்பர் டிராவல் நெட் தமதன்ன 01112863 076673 மாஸ்டர் கைட் பிரகாஷன 2025 சமக உசஸ் பெல பசுகே விபாக பிரஷ்னோத்தர தென்னிகுத் வியத சில்ட்ரன்ஸ் வேர்ல்ட் கேர்னிய மாஸ்டர் கைட் பொரெல்ல சஹ லங்கம பொத்தலின் தென் லபா கன்ன 07013133636
6: ஆராந்திக டெங்கு மதுரவன்கின் ஆரக்ஷாவட்ட பெங்கிரி அடங்கு சித்தாலேப மொசவே ஸ்ப்ரே 100% ஸ்வாபாவிகாய் சமட ஹிதகராய் சித்தாலேப மொசவே ஸ்ப்ரே மதுரவன் பலவாஹரண விசேஷஜ்ஞா
7: ජයග්‍රහණය එකම අරමුණක් කරගනිමින් දිස්ත්‍රික්ක දෙකක් අතර අතිශය තරඟකාරී සංග්‍රාමයක පළමු අදියරේ අවසන් සිකුරාදාව නැතෆම් DJ Night Face to Face Attack Show ත්‍රිකුණාමලය සහ වවුනියා දිස්ත්‍රික්ක අතර ජයග්‍රාහකයන් විජයග්‍රාහකයන් බවට පත් කරන දෙවන තරඟ වටය සඳහා සුදුසුකම් ලබන්නේ කවුද? කවුද? හෙට රෑ 9ට Net FM DJ Night Face to Face Attack Show. Attack Show.
8: Brought to you by
9: ජපන් භාෂා සහ කුසලතා පුහුණුව සමගින් පූර්ණකාලීන දින 40ක පාඨමාලාව සහ රැකියා සඳහා මඟ පෙන්වීම SS ලංකා ජපනිස් සෙන්ටර් පුද්ගලික සමාගම මාතර දැන් මම තන්න 0711 834 387